0: பச்சாணி பந்திரி,
1: பல்லே பல்லே பச்சாணி பந்திரி,
0: நின்று நூறு பண்டு முத்தைது பல்லே உண்டு பண்டா.